0: மலதொரு சிறந்த யோசனத்தான், மலதொரு பெரிய சிந்தனத்தான்.
1: கேட்ட மாட்டையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரே, நாங்கள் நெட்டிக்கு சீறி பயணம்
0: சொத்தி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா. பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டிடுங்க, பெரிய பஞ்சர் பெரிய டேஞ்சர்.

0: சரசும் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிர் லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய
1: போரின் சாரே மாடு சீருப்பாய்